ஸ்ரீ கணேசாய நமஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ. அஸ்மத் பரம் குருப்யோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. விக்னேஸ்வராய வரதாய சுரப்ரியாய லம்போதராய சகலாய ஜகத்திதாய நாகாலனாய ஸ்ருதியஜ்ஞ விபூஷிதாய கௌரீசுதாய கணநாத நமோ நமஸ்தே. ப்ரஹ்மா முராரீ ஸ்திபுரந்தகாரீ பானோ சசி பூமிசுதோ புதஸ்த குருஸ்த சுக்ர சனி ராஹு கேதவ சர்வே க்ரஹ சாந்திகரா பவந்து.